0: அனக பகத பந்தன்னித் கரே
1: சரண கமல ஹிருத சிமர
0: சத்குரு ஹரி சத்குரு அப்பனே
1: நானக நிஸ்பர்சாத் ஐசா பிரப் ஜபனே.